0: சொல்லி சொல்லிட்டா சரிக்கின்ற கல்வி
1: Abin cika cikin Qur'ani.